இங்கே போட்டுறோம் சொல்லிட்டாங்க பொண்ணு பலன்கே கங்காட்டானே பாவாங்க நல்ல உனக்கு சாஜான் பூஜை சாஜான் நங்க கலாட்டன் மாங்காட்டான் எங்க இது தானு பஸ் பாஸ் பாஸ் ஊசன் மாலே ஜெகலாட்டோட கலாரு போட்டான் பேர் சயா.